0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830, 416-803-8830. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
3: ஏசியா கோல்டிங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
5: Everything okay, no problem and it's nam
6: bar kalam closing that adikira nadi
7: customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: Last minute le closing cheyda Pradhi Selvathukku thanks.
6: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: நிமிஷம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 29 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial Matum Residential Mortgages Petticula. KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மென்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
6: கற்பிக்கப்படுகின்றன.
7: 3963344
8: 416-396-3344 talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028. பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி. 416-888-8044.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ஈரடியால்

0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Screamers, dare to face your fears.
2: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
2: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள் தான்

வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்காவியம்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830.

காய்ந்து அருள் உடைமை மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் அக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages ஐ பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

அருள உடன பல்தே வருள்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்தே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithik kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhi Selvam. Thanks.
2: நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும். உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: அணிகலன்கள்,
3: சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாடு.

0: சம்பளத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்ரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 647-574-3547.
1: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தமிழ் முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: Screamers, dare to face your fears.
5: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: Working for you.
6: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
9: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம்.
2: என்ன மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: மிகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோர் USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்ரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன? முறையான

0: முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
3: ஏசியா கோல்டிங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anithvidamana Sponsorship Survey, Commercial Matum Residential Mortgages Petticula, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775,
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் அக்டோபர் 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: புதிய
2: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்?
4: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
4: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
4: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
4: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
4: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
5: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
6: கற்பிக்கப்படுகின்றன.
7: 3964 talentaacademy.ca.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

Ande, Frederik!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு 1 வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
3: Screamers, dare to face your fears.
4: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
5: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்கார்ப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: JB Transportil அனுபவமுள்ள AZ driversக்கான வேலை வாய்ப்பு. Texas மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547. சித்ரா செல்வநாதன்.
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
2: Last minute le closing jeda Pradhi Selvam, thanks.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
2: 416-746-27

0: HD Double HD எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: டொரண்டோ தமிழ் புத்தகரங்கம் 2026 வரும் October 24 மற்றும் 25 தேதிகளில் 90 லிட்டில்ஸ் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள மெல்வர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நண்பகல் 12 முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. புத்தகங்களின் காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனையுடன் இந்த ஆண்டு நூல் அறிமுகங்கள், கலை இலக்கிய அமர்வுகள் என புத்தகங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்குமான தருணம் இது. தமிழ் நூல்களுடன் இணைவோம், இலக்கியத்தை கொண்டாடுவோம். மேலதிக தகவல்களுக்கு www.torontotamilbookfair.com.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
7: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
7: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: சமூகம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Screamers, dare to face your fears.
4: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
5: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
6: Everlasting Travels and Tours.
5: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
6: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
5: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
6: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
5: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
6: 416-723-7387.
5: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
6: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
8: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 இருந்து அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradeep Silvam. 416-268-0155. 416-268-0155. செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 PM ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான Sponsorship சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages ஐ பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaippu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurindathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated loads weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547. சித்ரா செல்வநாதன் வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
5: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
6: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வது முறையான முதலீடு.
5: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

நேர்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழேஸ்டியின் மாலை நேர ஒலிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம்.

இன்று 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று நன்றி சொல்லுகின்ற நாள், தேங்க்ஸ் கிவிங் டே. கனடா எங்கும் மிக விமர்சையாக இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளிலும் பல்வேறு விதமான சந்தோஷ நிகழ்வுகள், பார்ட்டிகள் என்று குதூகலித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த குதூகலத்துடன் எங்களது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்பை நீங்கள் இணைத்துக் கொண்டால் குதூகலம் இரட்டிப்பாகும். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, நேர்களே எங்களது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்றையும் பல்சுவை கதம் நிகழ்ச்சியாக 4 மணிப்பொழுதுகள் மாற இருக்கின்றன. 6 மணி தொடக்கம் 7 மணி வரை திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி கீத சந்தங்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரையில் பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்திருக்கப் போகிறீர்கள். நிகழ்ச்சியில் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்களது விருப்ப பாடல்கள் ஒரு களைகட்ட அமர்க்களமாக களைகட்ட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சி, நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இப்படி இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக மாற இருக்கின்றது. அலையுங்கள் 4164 ஏற்கனவே இனிய நாளாக உங்களது நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த இனிய நாளுக்கு ஒரு பரவசம் சேர்க்கின்ற நிகழ்ச்சியாக சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு உங்களை இணைக்க இருக்கின்றது. இடைவிடா இசை மலையுடன் நனைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு இப்பொழுது முதல் தொடர்ந்து உங்களது மகிழ்ச்சியை நீங்கள் இரட்டிப்பாக்குகின்ற, பகிர்ந்து கொள்ளுகின்ற, எங்களுடன் இணைந்து கொண்டு இன்றைய நாள் பொழுதின் சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற, அது மட்டுமல்ல ஒரு மிக உன்னதமான அந்த நன்றி சொல்லுகின்ற மானுட குலத்துக்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு, அந்த உயர்ந்த பண்பினை நீங்கள் இன்றைய நாளிலே எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 4164 4642 2

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: சர்ச்சைக்குரிய குறுக்கல் மடம் மனித புதைகுழி வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பில் சட்ட ரீதியாக வழக்கை முன்னெடுப்பதற்காக சட்டத்தரணி முபாரக் மு அஸ்லம் அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் 2027 நடைபெறவுள்ள சர்வதேச விளையாட்டு ஊடகவியலாளர் ஊடக மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கும் இலங்கை மற்றும் நேபாள விளையாட்டு ஊடகங்களுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இலங்கை விளையாட்டு ஊடகவியலாளர் சங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான நேபாள தூதரகம் உறுதியளித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவினால் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை மாளிகாக்கந்த நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஊழல் தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பிரதி சபாநாயகருமான சந்திம வீரக்குடி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சவுதி அரேபியாவின் தமாம் சர்வதேச விமான நிலையத்திற்கான UL 253 மற்றும் UL 254 ஆகிய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிக ஊதியம், சொந்த வீடு, வசதியான வாழ்க்கை என்ற கனவுகளோடு குடியேறிய இந்திய IT ஊழியர்களில் சிலர் வேலை இழப்பு, விசா தொடர்பான நிச்சயமற்ற நிலை, அதிகரிக்கும் வீட்டுக்கடன் சுமை உட்பட்ட காரணங்களினால் தாயகம் திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எய்திட வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. போராட்டம் நடத்தவிருந்த மருத்துவ பணியாளர்கள் வீட்டுக்காவலில் வைத்ததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அரிசி பருப்பு விலை உயர்வினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அலட்சியம் காட்டாமல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கின்றார். ரியாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹூத்திகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தூதரக உதவி தேவைப்படும் கனடியர்களுக்காக ரியாத்தில் உள்ள தூதரகம் திறந்தே இருக்கும் என்று சவுதி அரேபியாவுக்கான கனடாவின் தூதுவர் தெரிவித்துள்ளார். நீர் நுகர்வு, மின்சார செலவுகள் மற்றும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகியவற்றை முக்கிய கவலைகளாக குறிப்பிடும் கனடியர்கள் மாகாணங்களில் பெரிய தரவு மையங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த விரும்புவதாக அண்மைய ஆங்கர் ஸ்ட்ரீட் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. October 19 நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்பு நாளுக்கு முன்னதாக அல்பர்டாவின் 10 கேள்விகள் கொண்ட பொது வாக்கெடுப்புக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு October 13 நாளை ஆரம்பமாகின்றது. 2026 4% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைய பாகிஸ்தான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக நிதியமைச்சர் முகமது அவுரங்ஷிப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது அரசியல் செய்தியை பரப்புவதற்காக வரி செலுத்துவோரின் பல மில்லியன் டாலர் பணத்தில் ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி விளம்பரங்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஒருவர் நேற்றிரவு உத்தரவிட்டிருக்கின்றார். மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் நடுத்தர சக்திகள் ஒன்றிணைவது குறித்து சிறிய நாடுகள் மத்தியில் கவலைகள் நிலவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலில் இந்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எதிர்க்கும் கூட்டணிக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காத சூழல் நிலவுவதால் அரபு கட்சிகள் எதிர்பாராத விதமாக அரசை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கக்கூடும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஆமாம் நேர்களே, மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி கூறுங்கள். அவை உங்கள் மனதை மலரச் செய்கின்றன. கடினமான தருணங்களுக்கு நன்றி கூறுங்கள். அவை உங்களை பலப்படுத்துகின்றன என்ற அந்த வாசகங்களுடன் இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பிப்போம்.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர். ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொதுவாக நான் கொடுத்தால் வளருவேன், வாங்கினால் மனதை நிறைப்பேன். என்னிடம் கைகள் இல்லை, ஆனால் இதயங்களை இணைப்பேன். நான் பணத்தால் வாங்க முடியாத சொத்து. மறந்தால் மனிதநேயம் அழியும். நான் யார்? பேசிக்கொண்டு பாடலுடன் இணைந்திருங்கள். நேரம் இப்பொழுது சரியாக 5:10.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: உத்தரவாதம் வழங்கப்படும்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் வாசன், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கலாம்
0: பிரேமா? நலம், நன்றி. நீங்க நலமா? நீண்ட இடைவெளி.
1: நான் ரொம்ப நலம். அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்றோம் நாங்கள். அப்ப சிஎம்ஆர் ரேடியோ வானொலிக்கு கட்டாயமா வந்து நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு 24 மணிக்கூர் எப்ப தமிழ் பாட்டு வேணுமானாலும் இத்தனை சுலபமா இருக்குது ஆன் பண்ணி கேட்கறதுக்கு வண்டி. அதனால அதை சொல்ல விரும்புறேன் முதல்ல.
0: நன்றி பிரேமா. என்ன பாடல்?
1: எனக்கு காவலர் குடியிருப்பு திரைப்படத்துல கோடி கோடி ஆசைகள் அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
0: பாடல் வருகிறது. நன்றி.
1: சரி, நன்றி உங்களுக்கு வாசன். வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரன் நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி? நலம் தானே?
1: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நாள்ல முதல் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஹோல்டேயும் பார்க்காம நீங்க வந்து நிகழ்ச்சி செய்யறதுக்கு
0: நேர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும். இன்றைக்கு மிக இனிமையான ஒரு நாள். எங்களது நேர்கள் தான் சிஎம்ஆர் வானொலியின் ஒரு ஆணி வேர்கள். என்ன அந்த வகை
1: நேரம்தான் அறிவிப்பாளர், அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும், பேக் சைட்ல இருந்து வேலை செய்யற எல்லாரும் தான். இப்ப ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்கலாது. அப்ப எல்லாரும் வேணும். எல்லாருக்கும் நன்றி செய்து நன்றிய சொல்லிக்கொண்டு எங்கட இந்த நாட்டுக்கு, எங்கட பிறந்த நாட்டுக்கு, இங்க வாழ்ற நாட்டுக்கு எல்லாருக்குமே இந்த சந்தர்ப்பத்துல நன்றி சொல்லிக்கொண்டு

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் அணுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வசனா இதியன், நீங்க நல்லதானே?
0: நலம் இதியன், நன்றி. நீங்க எப்படி?
1: நன்றி. ஓ, நலமா இருக்கு. நன்றி. முதல்ல உங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் மற்றும் எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க கேட்டதுக்கு என்ன பார்த்தோட நானுக்கு அன்பு எல்லாத்தி எல்லோரோடையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். நான் கேட்கிற பாடல் வந்து ஜெயலலிதாவிலிருந்து அலமையிலே அல்லே, அந்த பாடல் கேட்கலாமா?
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி. உங்களுக்கு இனிய நன்றி, அறுதல் நல்வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து

0: 24 மணி நேர முதல் HT.
1: நேரம் இப்பொழுது 5:31 நேர்களே. தமிழகத்தில் பொதுவாக ஆளுநர் தொடர்பான ஒரு நீண்ட நாள் இழுபறி நிகழ்ந்து வந்தது. ஆர்வி அர்லேக்கர் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் ஆளுநராக இருந்திருந்தார். இப்போது தமிழகத்தின் ஒரு என்ன சொல்வது பதில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தற்போது தமிழகத்தின் முழு நேர ஆளுநராக ஆர்வி அர்லேக்கர் நியமனம் பெற்றிருக்கின்றார். அவருக்கு முதல்வர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல தமிழகத்துக்கு நீர் விடுவிப்பது கடினம் என காவிரி விவகாரத்தில் கர்நாடகா பிடிவாதம் பிடித்து வருகின்றது. தமிழகத்துக்கு நீர் விடுவிப்பது கடினம் என காவிரி விவகாரத்தில் கர்நாடகா இப்போது பிடிவாதம் பிடித்து வருவதனால் தொடர்ச்சியாக அது இழுபறி நிலையில் இருக்கின்றது. தேர்தல் ஆணையாளருக்கு எதிரான போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரசுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதேபோல ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்யும் திட்டம் தொடர்பாக அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். மெக்சிகோ கடற்கரையொட்டி சைமன் புயல் என்பது தற்போது கடுமையாக வீசி வருவதாக சொல்லப்படுகின்றது. மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளுக்கு செல்வதற்கு கனடா இப்போது தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் சரியாக 5:32.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் மீரா, நன்றி. நீங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி.
1: எனக்கு சிப்பிக்குள் முத்து படத்துல இருந்து வரம் தந்த சாமிக்கு.
0: சிப்பிக்குள் முத்து?
1: ஆமா.
0: உங்களுக்கு இனிய நன்றி அறிதல்.
1: நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி. ஆக்சுவலா காலையில டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, சண்டேவும் டிசப்பாயின்ட் மாதிரி ஆயிடுச்சு.
0: ஏன்? தொடர்ச்சியாக நீங்கள் பாடல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள்.
1: எங்களுக்கு நடுவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா எங்களால் எந்த யூஸுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துருச்சு. நிறைய விளம்பரங்கள் கிடைக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு எல்லாருக்கும் நன்றிகள், தின வாழ்த்துக்கள். ஏன் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன்னா, நேத்துக்கு மகளோட பிறந்த நாள், நேயர்கள் அனைவர்கிட்டையும் இருந்து வாழ்த்து வாங்கணும்ன்றதுக்காக நான் பாத்துட்டே இருந்தேன். காலையிலயும் பார்த்தேன் காலம், அப்ப அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஆனா தேங்க்ஸ் கிவிங் டே.
0: எங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் இருக்கு, நிறைய எங்களுக்கு அளவில்லாத விளம்பரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நன்றி மீரா, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: என்ன சுமதியின் வெட்டிங் வருதுல்லே
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்
1: வேற எங்க அக்ஷயா ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயா ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயா ஃபேஷன் 905-306-7052
3: நேரம் இப்பொழுது 5:38 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தென்கிழக்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 13 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது எனவும் இதன் காரணமாக வியாழக்கிழமை அக்டோபர் 15 பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனை விட நீர்களே சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதன்கிழமை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர் வணக்கம்.
4: நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களுடைய அபிமான நேயர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றது எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு எல்லாம் வேலையை கற்பித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு முக்கியமா வந்து என்னுடைய அம்மா அப்பாக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பம் என் தங்கச்சி அவையில குடும்பம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி எங்கட நாடு ஈழம் மற்றது எங்களை வளர்த்த நாடு கனடா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய பாட்டை வந்து நான் நன்றி சொல்ற பாட்டை தான் வச்சிருந்தேன்னா அதை இன்னொரு அபிமான நேயர் கேட்டுட்டார் அதுல என்ன சேர்த்து விடுங்க அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாட்டு ஞாபகம் வந்தா நன்றி பாட்டு ஞாபகம் வந்தா அதை போடுங்க இல்லாட்டி பரவாயில்ல
3: உங்களுக்கு என்ன நன்றி பாடல் ஒன்று வேணும்
4: நன்றி
3: பாடல் உங்களுக்காக போடுறேன் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
4: நன்றி நன்றி நன்றி வணக்கம்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்து எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
0: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்.
4: வணக்கம், காசிநாதன் அழைக்கிறேன்.
3: காசிநாதன் சொல்லுங்கள். வணக்கம்.
4: எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நாங்கள் இந்த பதுவுக்கு தான் நான் நன்றி சொல்றோம். நான் என்ன சொன்னா அதுக்காக எங்களுக்கு எல்லாம் பெற்று தந்து உழவுக்கு தந்தது எங்களோட தோல் நின்று தோல் உழைக்கும் அந்த நன்றிக்கு நாங்கள் நன்றி. அதான் அந்த நன்றி கடை தீர்வுன்னு சொன்னோம்னா மனம் கலங்கி சரியா.
3: என்ன பாடல்?
4: நாளை உலகை வாழ வேண்டும் உழைக்குங்கிறங்க. நன்றி.
3: நன்றி நிகழ்ச்சியில் எழுதுமைக்கு.
5: Screamers, dare to face your fears.
0: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 13 தேதியை கலந்து கொள்ளும் கலைஞர்கள் கலைரூபன் கணபதி பிள்ளை மற்றும் சச்சினா பாபு. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கதை கண்டுபிடிக்கிறீங்க.
0: ஓ நிலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நிலமா?
1: ஓ நலம் இருக்கிறேன்.
0: ஹலோவின் நன்றி அறிதல் வா. தேங்க்ஸ் கிவிங் டே வாழ்த்துக்கள்.
1: நடக்கும்
0: இனி தொடர்ந்து. நன்றி மதி. என்ன பாடு?
1: பாட்டு வந்து சைவம் படத்துல இருந்து அழகே அழகே அந்த பாட்டு கேக்கு. அத்தோட மீரா ரொம்ப கவலைப்பட்டா தண்டமாளுக்கு நீட்டு பிறந்தனால் இல்லாத்தால நேரிட்ட நாட்டிலே அவங்களோட பொண்ணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை
0: சொல்லிக்கிறேன்.
1: அப்படி இல்ல, மற்ற நேரம் சொல்லுவார்கள் இல்ல.
0: அவங்க கண்ணனும் வந்து எனக்கு ஓபிஆர்ல வாழ்த்து சொல்ல சொல்லி சொன்னார். அவர் இந்த வாழ்த்து செல்லும். நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுக்கொண்டு பேசாம இருந்திருக்கிறீங்களே.
1: கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் லேட் ஆயிட்டு, கொஞ்சம் ஆக்கலம் இருந்தது.
0: நன்றி மதி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வாசல், இது பிச்சரன் பேசுறேன்.
0: எஸ் பிச்சரன், வணக்கம். பாருங்கள்,
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நான் சோமா இருக்கிறேன். எனக்கு ஒரு பாடல் உண்டு, அது எனக்கு சரியான விருப்பமான பாட்டு. காட்சியும் அப்படி, பாடலும் அப்படி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: மாலை வணக்கம். நான் காசி, நல்ல நலம்.
0: காசி, நன்றி. நீங்கள் எப்படி?
3: நல்லாருக்கும்ிக்கு வருது சரஸ்வதி மூன்று நாள் வருது இல்லாமா நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு மற்ற முந்தைய நாள் பிறநாள் திருமணம் கொண்டாடும் அனைத்து உள்ளவர்கள் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு உங்கள் தெரிவித்த ஒரு பாடல் தாங்க.
0: நன்றி காசி.
3: நன்றி, நன்றி, நன்றி, சரஸ்வதி.
0: நேரம் இப்பொழுது 5:58. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன்
4: இணைந்திருக்கிறேன். உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் வாசன், நான் அஜந்தா பேசுறேன்.
0: மாலை வணக்கம் அஜந்தா. எப்படி இருக்கிறீர்?
1: நாங்க நலமா இருக்கோம் நன்றி. நீங்க?
0: நலம் நலம்.
1: நன்றிதான். முக்கியமாக எங்களை இந்த நாட்டுக்கு இருக்க விட்ட பழங்குடி மக்களுக்கு ரொம்ப நன்றி, மற்றும் பெற்றோர், ஆசான் ஆசிரியர், மற்றும் இன்றைக்கு வேலைக்கு வந்திருக்கும் சிஎம் மாநில ஊழியர்கள் மற்றும் அறிவிப்பாளர் உங்களுக்கு எல்லோருக்கும் மிக்க நன்றி. எங்களை இந்த நேரங்களில் நாங்கள் வீட்டில் நாங்கள் வேலை இல்லை எங்களுக்கு, ஆனால் நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மற்றது ஈராண்ட ஆதங்கம் நேட்டையா வந்த மகள்ந்த பிறந்த தினத்துக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மீராவின் மகளுக்கு.
0: எல்லாம் கேட்டுக்கொண்டு பேசாம இருப்பேன் அஜந்தா.
1: இல்லை அது ஒரு தான் அது தெரியும், அது அவக்கு அது அவக்கு எவ்வளவு பெருசா இருக்கு முன்னாள் கணித்ததுல விளங்கினதா பரவாயில்லை. நன்றி வானொலியில பேச விட்டு உங்களுக்கு
0: நன்றி அஜந்தா. உங்களுக்கும் எங்களது நன்றி. அறுதல் திருநாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவங்க பாடல் தேவையில்லை, பாடலை கேட்கவில்லை அஜந்தா, நான் கேட்கல. நன்றி. நிகழ்ச்சியை நடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி
0: சொல்லுங்கள்.
2: எல்லாருக்கும் தேங்க்ஸையும் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த லீவு நாளையும் வந்து இங்கே மௌலிக்கிறதுக்கு நன்றி. எனக்கு வந்து நேர்த்தலை இயக்கும் படத்துல இருந்து எங்கேயும் எப்போதும் அந்த படத்தை
0: எங்கேயும் எப்போதும்
2: என்ன இந்த லீவு நாள் தொண்டாம் தான் கேட்போம்.
0: நன்றி.
2: மீதாண்ட மகளுக்கும் பிறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு
0: சரி கேட்டுக்கொண்டிருப்பேன் நிச்சயமா. நன்றி
2: நன்றி வாசன்.
0: நன்றி. நேரம் 6:01 நேர்களே.
3: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. வெலிக்கடி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிராந்தி ராஜபக்ச இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டதோடு அவர் சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16 அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலரான ஓஷில ஹேரத் என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்து 6.86 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2025 இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது 1.53 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும். அனுராதபுர புனித நகரத்தின் மேம்பாட்டுக்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து கணிசமான நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ இடமாக விளங்கிய ஜந்தர் மந்தரின் அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் டெல்லி காவல்துறை நீக்கியுள்ளது. இதற்கு பதிலாக ராம்லீலா மைதானம், புராரி மைதானம் மற்றும் கிழக்கு டில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகிய 3 இடங்கள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான புதிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லிக்குள் நுழைய முயலும் மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வழக்குரைஞர் திலீபனை சட்டவிரோதமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை பணிநீக்கம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 42 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் நிதியுதவியின் அடுத்த தவணை அக்டோபர் 15 வழங்கப்பட உள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும் நோக்கில் மத்திய அரசினால் இந்த நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு டீசல் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய ஒப்பந்தம் யுக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கனேடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண நகர முதல்வர் தேர்தலில் முன்னாள் நகர முதல்வர் போனி கிராம்பி, தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் மற்றும் நகரசபை உறுப்பினர் அல்வின் டெஜோ ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. தென்கொரியாவின் கிழக்கு கடற்பகுதியை நோக்கி வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எரிசக்தி போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா மீறி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்திருந்தார். எனினும் அந்த அறிவிப்பை தொடர்ந்து யுக்ரைனின் காகிவ் நகரிலுள்ள மின் உற்பத்தி நிலைய உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
4: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: நேர்கள் சிஎம்ஆரின் திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது 6:10. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல்வேறு விதமான பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களது பாடல்களும் எங்களது பாடல்களும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றன. நேர்கள் பலர் இறுதி நேரத்தில் ஓடோடி வந்து பாடல் விரும்பி கேட்டிருந்தார்கள். அவர்களது எல்லா பாடல்களையும் நாங்கள் கொண்டு வர முடியாவிட்டாலும் சில பாடல்கள் நேர்களது சில பாடல்கள் நாம் கொண்டு வந்த பாடல்கள் என்று ஒரு கலவையாக இன்றைய நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. முதலில் நாம் கொண்டு வருவது இந்த பாடல்கள். நாங்கள் ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சியில் பீஜியமாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல் பற்றிய ஒரு கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. நேர்களே, இதொரு மங்களகரமான பாடல், மங்களகரமான தொடக்கங்களுடன் ஆரம்பமாகும். பொதுவாகவே இதொரு திருமண பந்தத்தை தெரிவிக்கின்ற கட்டியங்கூறுகின்ற ஒரு பாடல் என்று சொல்லலாம். திருமண பந்தங்களின் போது பொதுவாக இந்த பாடல்கள், இந்த சமஸ்கிருத சுலோகங்கள் ஒலிக்கும். சதமானம் பவதி என்ற வரிகள் இந்து சமய திருமணங்களிலும் மங்கள காரியங்களிலும் பெரியோர்களால் வாழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு புகழ்பெற்ற வேத மந்திரம். ஜசூர் வேதத்தில் இது இடம்பெற்றிருக்கின்றது. சதமானம் பவதி சதயு புருஷ சதேந்திரியே ஆயுஷ்வே வேந்திரியே பிரதிஸ்ததி என்று அந்த வரி ஆரம்பமாகும். சதமானம் என்பது 100. சதம் என்றால் பொதுவாக 100 என்பது எல்லோருக்கும் தெரியும். 100 ஆண்டுகள் அளவிலான ஆயுளை பெறுவாயாக, அதான் சதமானம் பவதி. நீங்கள் எங்களது நேர்களும் 100 ஆண்டுகள் வரையிலான ஆயுளை பெற வேண்டும். அதேபோல் சதாயு புருஷ, இந்த மனிதன் 100 வயது வரை முழு ஆயுளோடு வாழ வேண்டும். சசேந்திரிய, 100 வயது வரை அவனது கண் காது மூக்கு போன்ற அனைத்து உடல் உறுப்புகளும் 5 புலன்களும் முழு திறனுடன் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும். அதேபோல் ஆயுஷே வேந்திரிய பிரதிஸ்ததி, இத்தகைய நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான புலன்களுடனும் அவன் புகழுடனும் நல்வாழ்வுடனும் இந்த பூமியில் நிலைத்து வாழ வேண்டும். இந்த வகையில்தான் இந்த சமஸ்கிருத சுலோகம் ஆரம்பமாகும். அந்த சுலோகத்தை நீங்கள் இனி எல்லாம் கேட்கின்ற போது இவை நினைவுக்கு வர வேண்டும். 100 ஆண்டுகள் அளவில்லா ஆயுளை பெற வேண்டும். இந்த மனிதன் 100 வயது வரை முழு ஆயுளுடன் வாழ வேண்டும். மனிதன் 100 வயது வரை வாழுகின்ற போது அவனது கண் காது மூக்கு போன்ற அனைத்து உடல் உறுப்புகளும் 5 புலன்களும் முழு திறனுடனும் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும். இத்தகைய நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமான புலன்களுடன் அவன் புகழுடனும் நல்வாழ்வுடனும் இந்த பூமியில் நிலைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக இந்த பாடல் அமையும். இந்த பாடலின் சூழல் சத்யராஜ் மற்றும் சுகன்யா ஆகிய இருவரின் திருமண பந்தத்தையும் அவர்கள் இணைந்து வாழப்போகும் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியமான நல் வாழ்க்கைக்கு வாழ்த்து கூறும் ஒரு தெய்வீகமான மங்களகரமான தொடக்கமாக இசைஞானி இளையராஜா இந்த வேத மந்திரத்தை பயன்படுத்தியிருப்பார். இந்த பாடலுக்கு பல சிறப்புகள் பெயர்கள் இருக்கின்றன. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த மங்கள வாத் ஒளி என்பதே இந்த பாடலுக்கு மிகச்சிறந்த சிறப்பு என்றால் அது நிகரல்ல. இந்த திரைப்படம் உடன்பிறப்பு திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா, எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் வாலியின் வரிகளில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். நன்றி சொல்லவே உனக்கு என் மென்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே என்று பல வரிகள் இடம்பெற்றும். இந்த பாடலில் ஒரு அற்புதமான வரி ஒன்று வரும். ராசி இல்லை இவள் என பல தூட்டிய போது, ராப்பகலா எழும் துயர் உன்னை வாட்டிய போது என்ற ஒரு வரி வரும். மிக அருமையான வரி. அந்த வரிகள் பலரது. பல பெண்கள் தனது கணவன்மாரை நன்றியுடன் பார்ப்பதற்கு இந்த வரிகளை பயன்படுத்துவதுண்டு. சுடுமொழி நாளும் கேட்டு இரு சிறுவிழி நீரிலாட, ஓர் நதி வழி ஓடும் ஓடம் நாட்புறமும் அலைகள் அடிக்க, நீ ஒரு தீவென தனித்திருக்க, பூமிக்கொரு பாரமின்றி எண்ணி இருந்தேன், பூ முடிக்க யாருமின்றி கண்ணி இருந்தேன், சொந்தமின்றி வந்தமின்றி. இந்த வரிகள் உண்மையில் இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய அழகு சேர்த்த பாடல்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. வாலி இந்த இடங்களில் உயர்ந்து நிற்பதை பார்க்கின்றோம். மாயா மா மாயா மாளவ கவுளை என்ற ராகம், இசைஞானி பயன்படுத்திய பல பாடல்களுக்கும் இந்த ராகத்தை ஒரு மிகப்பெரிய ராகமாக பயன்படுத்தி பல பாடல்களை தந்திருப்பார். நாங்கள் இந்த கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு 3வது வருடமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கீத சந்தங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் கொண்டு வந்த வேளையில் பெருமளவில் நாங்கள் ஆராய்ந்தது இந்த மாயா மாணவ கவுளை ராகம் பற்றிய. இந்த கர்நாடக இசையின் ஆரம்ப பாடங்கள் அனைத்தும் பொதுவாக இந்த ராகத்தில் தான் கற்றுத்தரப்படும். அதனால் தான் அந்த ராகத்துக்கு ஒரு அவ்வளவு பெரிய இடத்தை இசைஞானி தந்தது மட்டுமல்ல, மிக நேர்த்தியாகவும் இனிமையாகவும் இந்த ராகத்தை பல பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார். 90களின் சினிமா இசையில் ஒரு மைல்கல்லாக இந்த பாடல் கருதப்படும். இன்று வரை சிறப்பு பெற்றிருக்கும் இந்த ராகத்தில் எளிமை அதே நேரத்தில் ஆழம் என்ற இரண்டும் மிக அருமையாக இருக்கும். அதனால் தான் இந்த பாடல் மிட்டமைக்கப்பட்ட போது ஒரு மென்மையான உணர்வு பூர்வமான காதல் மற்றும் தியாக உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல்களை இயற்றுவதற்கு இதை இசைஞானி பெருமளவில் பயன்படுத்துவார். கவிஞர் வாழி எழுதிய வரிகள் கதையோடு ஒன்றிய உணர்ச்சிகளை மிக கூர்மையாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கும். ராசி இல்லை இவள் என பலர் தூட்டிய போது என்ற அந்த வரிகளே பொதுவாக பெண்களின் அந்த காலம், இந்த காலத்தில் பெண்கள் இப்படியெல்லாம் பேசுவதில்லை, அந்த காலத்தில் பெண்கள் கணவர்கள் தமக்கு வாழ்வு கொடுக்கின்ற போது அந்த வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்க்கையாக, கணவர்களை நாதன் என்றும் தெய்வம் என்றும் போற்றுகின்ற ஒரு நிலைப்பாடி இருந்தது. ராசி இல்லை இணை இல்லை இவள் என பலர் தூட்டிய போது, ராப்பகலா எழும் துயர் உன்னை வாட்டிய போது என்ற வரிகள் ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு புகழுடன் தரும் கணவனின் அன்பை விவரிக்கின்ற அற்புத வரிகள். இந்த பறவையின் வீடன் தாங்கள் உனன் உந்தன் மனமென்னும் வீடு தானே என்ற உவமைகள் வாளிக்கே உரித்தான அற்புதமான வரிகள். இதிலும் பாடகர்களின் குரல் தேர்வு, தனது கம்பீரமான கனிவான குரலில் கணவனின் அரவணைப்பையும் காதலையும் வெளிப்படுத்தியிருப்பார் எஸ்பிபி. ஆனால் சுவர்ணலதாவோ துயரத்தின் உச்சியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்ற பெண்ணின் நன்றி உணர்வையும் ஏக்கத்தையும் தனது அமுத குரலால் கண்கள் கசியும் அளவுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். மங்களகரமான ஒரு தொடக்கம் சதமானம் பவதி என்று ஆரம்பமாகும். நாதஸ்வர தாவில் இசை கேட்பவருக்கு திருமண பந்தத்தின் புனிதம் மற்றும் அமைதியை தருவது மட்டுமல்ல, இன்றைய நன்றி அறிதலுக்கு ஒரு நல்ல பாடலாக இந்த பாடலை நாங்கள் சொன்னால் அது மிகையல்ல. காட்சியமைப்பு பி வாசுவின் இயக்கத்தில் இந்த திரைப்படம் இந்த பாடல் காட்சியமைக்கப்பட்டிருக்கும். காட்சியமைப்பு மிக உயர்வாக அமைந்திருக்கும். பல இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. நாதஸ்வரன் தவில், அதனுடன் பின்னணியில் ஒலிக்கும் தவில் வாத்தியங்கள், மங்களகரமான வாத்தியங்கள், வயலின் பாடல் குரல்கள், கோரஸ், அதேபோல் புல்லாங்குழல், எஸ்பி சுவர்ணலதா ஆகியோர் இடையிடையே தருகின்ற பல்வேறு விதமான ஏற்ற ரக்கங்கள், வீணை, கர்நாடக ராகத்தின் அழகு, தவியலா மிருதங்கம் என்று பாடலுக்கு அழகூட்டியிருக்கக்கூடிய ஒகஸ்டிக் கிட்டார் என்று பலவற்றையும் இணைத்து ஒரு அற்புத ஒரு காவியமாக இந்த பாடல் இப்பொழுது உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த பாடலுடன் நாங்கள் அஜந்தா மற்றும் காசி ஆகியோரை இணைத்துக் கொள்கின்றோம்.

சலங்கை மற்றும் கிளுகிழுப்பை என்னும் சொல்லப்போனால் சிம்பிள்ஸ், அவற்றுடன் தாபீலா, மிருதங்கம், கடம், கிட்டார், எலக்ட்ரானிக் ட்ரம், வயலின்கள், வயலோ, செல்லோ, ஹீபோர்ட், ஹோரஸ், எதை சொல்வது, கிட்டார், அனைத்து இசைக்கருவிகளை மிக அருமையாக ஒரு சமஸ்கிருத சுலோகம், ஒரு கோரஸ், ஒரு மாயா மாளவ கவுளை ராகம், எஸ்பிபி சுவர்ணலதா, வாலி இசைஞானி, பி வாசு, சத்யராஜ், சுகன்யா, இத்தனை கூட்டுக்களும் சேர்ந்து அந்த பாடல் ஒரு மிக நீண்ட வரலாறு காவியமாக உடன்பிறப்பு திரைப்படத்தில் ஒளி தோய்ந்த நேரம் சரியாக 6:24.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்களை, அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் மதியின் விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த இந்த பாடல் சைவம் திரைப்படத்தில் இருந்து அழகே அழகே எதுவும் அழகே என்ற புகழ் பெற்ற பாடல். இந்த பாடல் பொதுவாக பிரகாஷ்குமாரின் இசையில் உருவாகி இருக்க உத்ரா உன்னிகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணனின் புதல்வி இந்த பாடலை பாடியிருப்பார். நாம் முத்துக்குமார் வரிகளை எழுத ஒரு கானடா என்ற ஒரு ராகத்தை பயன்படுத்தி, இதில் முத்துக்குமார் ஒரு வித்தியாசமான ஒரு கவிஞர், உத்ரா உன்னிகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன் பாடகர் ஒரு கர்நாடக இசை பாடகர். பிரகாஷ்குமார், ஜி வி பிரகாஷ்குமாருக்கு கர்நாடக இசை என்றால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அலாதி பிரியம். கானடா ராகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பாடலை தந்த விதம், இந்த உத்ரா உன்னிகிருஷ்ணன் என்ற அந்த பிஞ்சு குழந்தை மட்டுமல்ல, நா முத்துக்குமாருக்கும் ஒரு தேசிய விருதை பெற்று தந்த பாடல் இந்த பாடல் என்றால் அது மிகையல்ல. சைவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஒரு இந்த பாடலை பாடிய உத்ரா உன்னிகிருஷ்ணன் பிரபல கர்நாடக இசை பாடகர் பி உன்னிகிருஷ்ணனின் மகள். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உன்னிகிருஷ்ணன் தனது அறிமுக பாடலான காதலன் திரைப்படத்தில் என்னவளே அடி என்னவளே அந்த பாடலுக்காக நேர்களே தேசிய விருது பெற்றார். முதல் பாடலிலேயே 94 தேசிய விருது பெற்றவர் உன்னிகிருஷ்ணன். அதே போல அவரது மகள் உத்ராவும் தனது முதல் அறிமுக பாடலான இந்த அழகே அழகே என்ற பாடலுக்கு தேசிய விருது பெற்றார். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்பின் வழியில் எல்லாம் அழகே என்ற ஒட்டை வரியில் ஒட்டுமொத்த பாடலின் தத்துவத்தையும் கவிஞர் ஞாகனாவின் நாம் முத்துக்குமார் கொண்டு வந்திருப்பார். பொதுவாக நாம் ரசிக்கும் மலை மலர் மட்டுமல்லாமல் சுடும் வெயிலும் உதிரும் இலையும் கூட அழகுதான் என்று எதிர்மறையான விஷயங்களிலும் நேர்மறையான அழகை காட்டி சுட்டிக்காட்டிய விதம் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய சிறப்பை சேர்த்திருக்க. குயில் இசை அது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, நதி நடந்து சென்றிட வழித்துணைதான் தேவையா என்ற வரிகள் மூலம் எந்த ஒரு இலக்கணமும் கட்டுப்பாடுமின்றி இயற்கையோடு இணைந்து கவலைகளை மறந்தால் இந்த வாழ்க்கையே அழகு என்ற உன்னதமான தத்துவத்தை எளிய சொற்களில் விளக்கியிருப்பார் நா முத்துக்குமார். நா முத்துக்குமார் ஒரு இயற்கையுடன் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அவருக்கு மஞ்சள் காமாலை வந்து இறந்தாலும் மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். பவா செல்லத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லியிருக்கின்றார். அவருடன் இவரது வாழ்க்கை பயணம் மிக நீண்ட காலமாக இருந்திருக்கின்றது. பவா செல்லத்துறை ஒரு இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறையை வாழ்பவர். அவரது வீடு, அவர் வாழ்கின்ற பிரதேசம் முழுவதும் இயற்கை சார்ந்தது. நதிகள், காடுகள் இப்படி இருக்கக்கூடிய அவருடன் தான் மிக நீண்ட பொழுதை இவர் கழிப்பார் அவரது வீட்டில். அப்படி ஒரு இயற்கையுடன் இயற்கையாக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அதனால்தான் அவர் எப்போதுமே இயற்கை சார்ந்த விடயங்களை தனது வரிகளில் புகுத்துவதில் தவறுவதில்லை. அதேபோல் ஜி வி பிரகாஷ் கானடா ராகத்தை கொண்டு வந்து ஒரு குழந்தையின் குரலு கேட்டவாறு எளிமையான இனிமையான மெல்லிசையாக இந்த ஜி வி பிரகாஷ்குமார் இந்த பாடலை வடிவமைத்திருப்பார். ஜி வி பிரகாஷுக்கு இளவயதிலேயே அவர் தமிழ் திரையுலகத்துக்கு குரல் மூலம் காலடி வைத்தவர். ஏ ஆர் ரஹ்மானின் பல்வேறு பாடல்களில் சிக்கிப்பு ரயிலே போன்ற பாடல்கள் மூலம் ஜி வி பிரகாஷ்குமார் இளவயதில் தனது அந்த ஆதங்கங்களை வெளிக்கொண்டு வந்தவர். அவருக்கு ஒரு சிறு பிள்ளை எப்படி பாட வேண்டும், எப்படி தனது குரலை அது வெளிக்காட்ட வேண்டும் என்ற அந்த நுணுக்கங்கள் நன்கறிந்தவர் என்ற வகையில் அதை மிக அற்புதமாக வடிவமைத்தது மட்டுமல்ல, பாடலின் நடுவே வரும் ஜதி மற்றும் ஸ்வரங்களை பாடலுக்கு கூடுதலாக பலமாக சேர்த்திருப்பார். சுருக்கமாக சொன்னால், பார்ப்போர்வின் பார்வையில்தான் அன்பும் அழகும் இருக்கின்றது என்ற மிக ஆழமான கருத்தை ஒரு குழந்தையின் மழலை மாறாத குரலில் உலகுக்கு உணர்த்திய பாடல் இந்த பாடல் என்றால் மிகையல்ல. நேர்களே, இந்த பாடல் பல்வேறு விதமான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு நான் முன்பு கேட்ட ஒரு அனுபவத்தில் சொல்லுகின்றேன். புல்லாங்குழல் இருக்கும், வயலின் இருக்கும், அதே போல மிருதங்கம், கஞ்சிரா, ஒகஸ்டிக் கிட்டார், கடம் என்று பல இசைக்கருவிகள் இதில் இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். உங்களைப் போல் நானும் இந்த பாடலை கேட்ட பின்னர் என்னென்ன இசைக்கருவிகள் ஜிவியினால் பயன்படுத்தப்பட்டன என்பதை பற்றி பேசுவேன்.

ஒரு அற்புதமான ஸ்வர வரிசைகள், ஜாதிகள் அத்தனை மிக அந்த அந்த செல்ல குழந்தையை வைத்து கொண்டு ஜி வி பிரகாஷ் அருமையாக மிட்டமைத்திருப்பார். கானடா ராகத்தின் அழகிய ஸ்வர வரிசைகள் சரிகம ப தனி என்று அந்த வரக்கூடிய வரிகளை மிக அற்புதமாக பல்வேறு இடங்களிலும் மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி கொண்டு வந்து இந்த பாடலுக்கு ஒரு அழகு சேர்த்திருப்பார் ஜி வி பிரகாஷ்குமார். அது மட்டுமல்ல, இந்த பாடல் பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். புல்லாங்குழல், மிருதங்கம், தபேலா, வீணை, சித்தார், கடம், கஞ்சிரா, வயலின், தம்புரா, ஓ புல்ல மற்றும் ஒகஸ்டிக் கிட்டா, இப்படி பல இசைக்கருவிகளை கையாண்டு ஒரு அழகிய பாடலை உருவாக்க முடியும். இந்த பாடல் ஒரு தேசிய விருது பெறுகின்றது என்றால் அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நாங்கள் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. அதுவும் தந்தை என்னவளே என்னவளே முதல் பாடல், 94 மகள் முதல் பாடல். இதைவிட இந்த பாடலின் பெருமைக்கு சான்று என்ன? பாடல் வரிகளை தந்த நாக முத்துக்குமாருக்கு தேசிய விருது. சாமானியமான விடயமானியர்களே இதெல்லாம். இனிய இசை விருந்து.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம் கனடாவின் முதல் HD இது தமிழ் HD பொன்மன சிம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

ரகசியமார் தமிழச்சியின் திரை இலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மற்றொரு பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த பாடல் பொதுவாக நேர்கள் இன்றைய நாளின் ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம், திரை நட்சத்திரம் சினேகாவின் பிறந்த தினம். அதற்காக இந்த பாடலை நான் இன்று கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். அந்த பாடல் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடல்

இந்த பாடல் விரும்புகிறேன் திரைப்படத்தில் இருந்து இடம்பெறுகின்ற ஒரு பாடல். மிக ஒரு கிராமிய பின்னணியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தேவாவின் இசையில் உருவான ஒரு பாடல். இந்த பாடல் தேனிசை தென்றல் தேவாவின் வழக்கமான பாணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு மனதை வருடுகின்ற மிக மென்மையான ஒரு கிராமிய மெட்டு பாடலாக இடம்பெற்றிருக்கும். அதற்கு குரல் வடிவம் கொடுத்திருக்கின்ற பாடகர்கள் இந்த பாடலை மிக சிறப்பாக எங்களுக்கு தந்திருப்பார்கள். குறிப்பாக இந்த பாடலுக்கான குரலை தந்தவர்கள்

0: ஆமாம் நேர்களே, அந்த பாடலுக்கு முன்னர் நாங்கள் போஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்போம். போஸ் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டுவிட்டு விரும்புகிறேன் திரைப்பட பாடலுக்கு வருவோம். போஸ் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் சினேகா ஆகியோரது நடிப்பில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் அடுத்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர்கள் கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. இதுதான் அந்த பாடல்.
1: நிஜமா நிஜமா இது என்ன நிஜமா.
0: இந்த பாடலை நாங்கள் கொண்டு வருவதில் இருந்த ஒரு தடை காரணமாகத்தான் பாடலுக்கு கொஞ்சம் நீட்டி முழக்க வேண்டி ஏற்பட்டது. சின்ன தொழில்நுட்ப கோளாறு, அது இப்போது சரி வந்து விட்டது. பாடல் இடம்பெறுகின்ற திரைப்படம் போஸ் திரைப்படம். நிஜமா நிஜமா இது என்ன நிஜமா என்ற பாடல் தான் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் கேட்டிருப்பீர்கள். ஒரு மரங்கொத்தி பறவை மனங்கொத்தி போகுதே, மழை நின்ற போதும் மரக்கிளை தூறுதே. இப்படி ஒரு அருமையான வரியை இந்த பாடலில் நீங்கள் கேட்கலாம். இப்படி எல்லாமே மிக அருமையான வரிகள். இந்த பாடல் பதே தீப் என்ற ஒரு மிக முக்கியமான ராகம். இந்த ராகத்தை கர்நாடக இசையில், இது ஒரு வடமொழி அல்லது ஹிந்துஸ்தானி ராகம் என்று சொல்லலாம், பதே தீப். இதை கர்நாடக இசையில் இந்த ராகம் கௌரி மனோகரி ராகம் என்று சொல்லப்படும். அதனுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படி சொல்வதல்ல. இந்த பதே தீப் என்ற ராகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதானால் கௌரி மனோகரி ராகம் என்று சொல்லலாம். போஸ் திரைப்படம் பாடலாசிரியர் நாங்கள் ஏற்கனவே சொன்ன நா முத்துக்குமார் தான் இதற்கு உரிய பாடலாசிரியர். என்னவோ இன்றைக்கு நா முத்துக்குமார் எங்களுடன் பயணிக்கின்றார். பாடல் யுவன் சங்கர்ராஜாவின் மிகச்சிறந்த மெலடி பாடல்களில் ஒன்றாக இந்த பாடல் இருக்கும். பொதுவாக யுவன் சங்கர் ராஜா நாக முத்துக்குமார் கூட்டணி தமிழ் சினிமாவின் வெற்றி கூட்டணியாக, இவர்களது கூட்டணி பல்வேறு மிகச்சிறந்த காதல் பாடல்களை தந்திருப்பார்கள். முத்துக்குமாரின் வரிகள் காதலின் தவிப்பையும் வியப்பையும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கும். மறைந்த பிரபல பாடகர் கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய மிக அற்புதமான டூயட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. தனித்துவமான ஒரு கணீர் குரல், ஸ்ரேயாவின் மென்மையான குரல் சேர்ந்து பாடலுக்கு பலம் சேர்த்திருக்கும். பதேதீப் ராகத்தின் பயன்பாடு, ஏன் இந்த கர்நாடக இசையிலும் மெல்லிசையிலும் அதிகம் பயன்படுத்தப்படாத பதேதீப் ராகத்தை யுவன் சங்கர் ராஜா இதில் மிக நேர்த்தியாக கையாண்டிருந்தார், காலத்தால் அழியாக மெலேடியாக மாற்றியிருந்தார் என்பதற்கு பல கேள்விகள் இருக்கலாம். ஏதோ ஒரு பதேதி ராகத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்க வேண்டும். இசைஞானியின் மகன் அல்லவா, அவர் புதிய புதிய ராகங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கும். ஆரம்பத்தில் புல்லாங்குழல் இசை, எகோஸ்டிக் கிட்டார், கேட்பவரை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் இந்த மெட்டு இந்த பாடலில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீகாந்த் ஒரு சாதாரண ஒரு இராணுவ கமௌண்டோவாக நடிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்த பாடலில் ஒரு சாதாரண பெண் சினேகா, இவர்களுக்கு இடையில் வரும் மென்மையான காதலை திரையில் கொண்டு வர இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வழக்கமான ஒரு காதல் மெலேடியாக இல்லாமல் கேட்பவரை உரைய வைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான உணர்வை அவ்வப்போது இந்த பாடலில் நீங்கள் கேட்கலாம். அதுக்காகத்தான் இந்த ராகத்தை தேர்ந்தெடுத்தாரோ, ஒரு இராணுவ வீரன் என்ற வகையில் தான் இந்த ராகத்தின் தீவிரமான அதே சமயம் இனிமையான தன்மையை பயன்படுத்தி வெஸ்டர்ன் செவ்வியல் கலவையில் இந்த பாடலை அமைத்து தந்திருப்பார் யுவன். யுவனின் பாடல்கள் காதலின் வியப்பை, இந்த யுவனின் ராகத்தை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற போது நிச்சயமாக ஒரு வியப்பு வரும். ஒரு பாடலில் மழை நின்ற போதும் மரக்கிளை தூறுதே என்ற வரி இந்த இசையுடன் மிக பொருந்தி வருவதை நீங்கள் பார்க்கலாம். குரல்கள் மிக அற்புதமான குரல்கள், நல்ல தேடல்கள். எலக்ட்ரிக் கிட்டார், அகஸ்டிக் கிட்டார், அதைவிட சித்தார் பாடலுக்கு மிகப்பெரிய வலிச்சேர்த்திருக்கும். புல்லாங்குழல் தொடக்கத்திலும் பல்லவியிலும் சரணங்களுக்கு இடையிலும் புல்லாங்குழலின் இசையை காது கொடுத்து கேளுங்கள். சிந்திசைசர், கீபோர்ட், அதேபோல் ரிதம் பேட்ஸ், பெர்குஷன் என்று பல புதிய இசைக்கருவிகள், வயலின், அவற்றுடன் வயலின் போன்ற வயலின் சார்ந்த கருவிகள், வயலோ செலோ, சிதார் என்ற பல்வேறு விதமான கருவிகளை இந்த பாடலிலும் பயன்படுத்தி விட்டார். பையா திரைப்படத்தில் காதல் வனத்தை, இந்த பாடலின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அகஸ்டிக் கிட்டாரின் மெல்லிய மீட்டல்கள் எல்லாம் அந்த பையா திரைப்படத்தில் இடம்பெறுவது போல இந்த பாடலிலும் கிட்டாரின் தாக்கம் மிக ஆழமாக இருப்பதை பார்க்கலாம்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:53.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

இதற்கு அப்படி ஒரு தொகையாராவுடன் ஆரம்பமாகும் பாடல் தான் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல். இந்த பாடல் விரும்புகிறேன் திரைப்படத்தில் இருந்து நாங்கள் ஏற்கனவே கொண்டு வர நினைத்த அந்த பாடல் ஒலிக்கின்றது. ஒத்த பார்வை பார்த்தா உடம்பில் சக்தி ஏறுதாத்தா என்று பல்லவியுடன் இந்த பாடல் ஆரம்பமாகும். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விரும்புகிறேன் என்ற திரைப்படத்தில் மிக மென்மையான ஒரு மிட்டமைப்புடன் கேட்போரை கிறங்க வைக்கின்ற ஒரு பாடலில் இந்த பாடலும் ஒன்று. தேனிசை தந்தல், தேவாவின் இசை. ஒத்த பார்வை பார்த்தா உடம்பில் சக்தி ஏறுதாத்தா ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த ஒரு மில்லிசை பாடல். இது கவி பேரரசின் எளிமையான ஒரு கவிநயம். கிராமத்து பின்னணியில் காதலின் ஆழத்தை, ஒரு பார்வையின் தாக்கத்தை மிகவும் எளிய ஆனால் ஆழமான வரிகளால் எப்படி சொல்ல முடியும் என்பதற்கு கவி பேரரசின் இந்த வரிகள் மிகச்சிறந்த உதாரணம். பார்வைப்பட்ட இடத்தில் புதுசா ரத்தம் ஊறுதாத்தா, இதைவிட எப்படி ஒரு உணர்வை, உணர்ச்சியை வெளிக்காட்ட முடியும் போன்ற வரிகள் காதலர்களின் உணர்வை அழகிய கற்பனையுடன் விவரிக்க பயன்படுத்தியிருப்பார். தேனிசை தென்றல் தேவாவின் மென்மையான கிராமிய இசை. தேவா என்றாலே துள்ளலான கானா பாடல்கள்லாம் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த பாடல் வழக்கத்துக்கு மாறாக பாணியில் முற்றிலும் மாறுபட்டு தேவாவா இசையமைத்தார் என்று கேட்க தூண்டும். மனதை வருடுகின்ற ஒரு மென்மையான மெலடி இசையை தேனிசை தென்றல் வழங்கியிருப்பார். புல்லாங்குழல் மற்றும் மென்மையான தாள வாத்தியங்களின் பயன்பாடு இந்த பாடலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம். உன்னி மேனன் இந்த பாடலை பாடியிருப்பார். தனது தனித்துவமான மற்றும் இனிமையான குரலால் பாடியுள்ள இந்த பாடகர், புகழ்பெற்ற பாடகர் உன்னி மேனன். காதலி நேக்கம், தவிப்பு மற்றும் மகிழ்ச்சி, தனது குரல் ஏற்ற இறக்கங்கள் மூலம் அவர் கடத்திய விதம் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் உங்களை நிச்சயமாக கேட்க தூண்டும். இந்த காட்சி அமைப்பு மிக அற்புதமாக இருக்கும். பொதுவாக நடிகர் பிரசாந்த் நடிக்கின்ற திரைப்படங்களில் நல்ல பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். பிரசாந்தின் நடிப்பு பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவரது திரைப்படங்கள் பாருங்கள், பெரிய நல்ல நல்ல பல பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கும். சினேகாவின் பிரசாந்தும் இணைந்து ஒரு யதார்த்தமான நடிப்பு, அதுவும் கிராமத்து பசுமை எழில் இயற்கை நிறந்த காட்சி அமைப்பு பார்ப்போரை கிறங்க வைக்க, மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை பார்க்க தூண்டும். நான் பார்த்தேன் நேற்றைய தினம் அந்த காட்சியை, மிக அற்புதமாக இருந்தது. ஒரு கிராமத்தை அப்படியே கண்முன் கொண்டு வந்தது. குறிப்பாக சினேகாவின் அறிமுக திரைப்படங்களில் ஒன்றான இந்த விரும்புகிறேன் அவரது துடிப்பான எக்ஸ்பிரஷன்கள் மூலம் பாடல் வரிகளுக்கு உயிர் ஊட்டியிருக்கின்றன. இந்த பாடலின் முழு வரிகள் அல்லது இந்த திரைப்படத்தின் பல்வேறு விதமான இசை கோர்வைகளை எல்லாவற்றை நீங்கள் இப்போது பாடல் ஒளிபரப்புகின்ற போது கேட்பீர்கள். தொடு தொடு என் நெஞ்சை தொடு என்ற இந்த பாடல் பாரம்பரிய நவீன இசைக்கருவிகளின் நேர்த்தியான கலவையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலின் பின்னணியிலும் இடை இசையிலும் பல்வேறு இசைக்கருவிகள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். பாடல் நிறைவில் என்னென்ன இசைக்கருவிகள் என்று சொல்ல இருக்கின்றேன். நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் நேர்களே.

அந்த பாடலும் உங்கள் மனதை தொட்டிருக்கும். கிளு கிளுப்பை, கீபோர்ட், சிந்திசைசர், கார்ட்ஸ், வயலின், வயலோ, செல்லோ, தபேலா, மிருதங்கம், விசில், அகஸ்டி கிட்டார், புல்லாங்குழல், டேவ், கிக் ட்ரம், ஜதிகள், கோரஸ், கிட்டார் என்று பல இசை கருவிகள் ஆடாகனையில் அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 7:04. நேர்கள் இணைந்திருந்தது கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி. மற்றொரு கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை இன்றைய பாடல்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்படி தொட்டிருந்தால் அடுத்த வாரமும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரம்படி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கொக்குவில் பிரம்படியில் அமைந்துள்ள நினைவு தூபிக்கு அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து சுடரேற்றி மரலஞ்சரி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் வேலன் சுவாமிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதன் சரவணபவன், யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன், மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 1987 ஆண்டு அக்டோபர் 11 மற்றும் 12 தேதிகளில் கொக்குவில் பிரம்படி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவங்ச தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை இந்த மாதம் 26 தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டிருக்கின்றார். குறித்த வழக்கின் பிரதிவாதி மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற மேன்முறையீடு தொடர்பான நடவடிக்கையின் பதிவுகளை எதிர்வரும் 26 தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி தரப்புக்கு நீதவான் உத்தரவிட்டார். பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு வழக்கு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்ததால் வழக்கை மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி கேட்டிருந்தார். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 27 தேதி முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சசி வீரவங்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த தீர்ப்பை 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக ஆகியோர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தற்பொழுது இடம்பெற்று வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு சென்றார். அதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விதிக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் லஞ்ச அல்லது ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சிமாநாடு இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த உச்சிமாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் இடம்பெறும். மாறிவரும் உலகப் பொருளாதாரத்தில் இலங்கையை நிலைநிறுத்துதல் என்ற துணைப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டின் ஊடாக நிலையான முதலீடுகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், சர்வதேச பங்காளித்துவத்தை வலுப்படுத்துதல் மற்றும் நாட்டின் அடுத்தகட்ட பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்தல் ஆகிய இலக்குகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த உச்சிமாநாட்டில் உள்நாட்டு கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தக தலைவர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் என பலரும் கலந்து கொள்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் டிசம்பர் 16 தேதி மேலதிக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஓசல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். குறித்த மனு இன்று ஆரம்பகட்ட விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக டிசம்பர் 16 தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதி மற்றும் தாராபுரம் தொகுதியில் 2 வேட்பாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற 10 தங்களின் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர்கள் இணைந்து கொண்டனர். இந்நிலையில் குறித்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். இதையடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சபாநாயகர் JCD பிரபாகர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார்கள். இதன் மூலம் சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 109 அதிகரித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி வரலாறு படைத்தது கேரளம் என்று முதலமைச்சர் சதீசன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் கேரளத்தில் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வாக்குரிமையை இழந்தோருக்கு மீண்டும் வாக்குரிமை வழங்க வேண்டும். சுதந்திரமான நியாயமான தேர்தல்களுக்காக கேரளம் உறுதியுடன் நிற்கும். ஜனநாயகத்தின் அடித்தளமான வாக்களிக்கும் உரிமையை சீர்குலைப்பதை அனுமதிக்க முடியாது என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயருக்கு நேராக சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லூதியானா கிழக்கு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட 38வது தொகுதியில் அண்மையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் இடம்பெற்று புதிய பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 422வது வரிசை எண்ணில் உள்ள ஒரு வாக்காளரின் விவரத்திற்கு நேராக விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கின் படம் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த தவறை காங்கிரஸ் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அத்துடன் வாக்காளர் பட்டியலில் தீவிர முறைகேடுகள் இடம்பெறுகின்றன என ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். சர்ச்சை எழுந்ததை அடுத்து லூதியானா மாவட்ட நிர்வாகம் இது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறிழைத்த நபர்கள் மீது துறை ரீதியிலான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றது.
0: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது 7:12 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு. நேரம் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்களுக்கு உங்களது விருப்பங்களை தெரிவிக்கும் நேரம். அலையுங்கள் 416-6446-2222.

0: சுவையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவமுள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 6475743547 6475743547.
1: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.

0: 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் இன்று 7 பாடல்கள் கொண்டு வருகிறோம். 6 பாடல்களுக்கு பதிலாக 7 பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். ராணி சந்திரா என்று பழம்பெரின் நடிகை, அவரின் நினைவு தினத்தை முன்னெடுத்து 7 பாடல்களாக மாற்றியிருக்கின்றோம். நிச்சயமாக ராணி சந்திரா, பத்ரகாளி, தேன் சிந்து தேவானம் இப்படி திரைப்படங்களில் நடித்திருப்பார். ராணி சந்திரா என்று பழம்பெரின் நடிகை, அவர் மிக பழம்பெரின் நடிகை என்றாலும் அவரது திரைப்படத்தில் பத்ரகாளி, தேன் சிந்து தேவானம், சிவகுமார் உடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருப்பார். அவரது நினைவை முன்னிட்டு 2 மேலதிக பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 2 ஒரு பாடல் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 7வது பாடலாக அது கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தானே, கண்ணன் ஒரு கைக்குழந்தை, பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது 7 பாடல்களையும் தருகின்றோம் நேர்களே. 1வது பாடல் தேன் பூவே பூவேவா என்ற பாடல். இந்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இது நாங்கள் ஏற்கனவே எங்களது திரை இலக்கிய சாகர சங்கமத்தில் கொண்டு வந்து பேசிய ஒரு பாடல், கீத சந்தங்கள் திரைப்படத்தில் பேசிய பாடல் என்பதனால் நாங்கள் இன்று அந்த பாடலை எங்களது நேயர் பஞ்சாட்சரம் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியில் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் அந்த பாடலை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அதேபோல் 2வது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற எங்கேயும் எப்போதும், இதுவும் வான்கூவர் பவான் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடல் நாங்கள் ஏற்கனவே பல தடவை அலசி அந்த எங்களது நிகழ்ச்சியில் கொண்டு வந்து பேசியிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் அந்த பாடலை திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். தேன் பூவே பூவே வா தென்றல் தேட என்ற பாடல் 1வது பாடல். பூன் தேனே தேனே வா என்ற பாடல், பூன் தேனே தேனேவா என்ற பாடல் தான் 1வது பாடலாக இடம்பெற இருக்கின்றது. 2வது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். 3வது பார்த்தீபன் கனவு திரைப்படத்தில் பக் பக் பக் ஏ மாடப்புறா, எங்கே எங்கே உந்தன் ஜோடிப்புறா என்ற பாடல். இந்த பாடல் பழைய பார்த்தீபன் கனவு திரைப்படத்திலும் இருக்கின்றது. நாங்கள் புதிய பார்த்தீபன் கனவு திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். புதிய பார்த்தீபன் கனவு ஸ்ரீகாந்த் சினேகா நடிப்பில் வெளிவந்தார். அதேபோல் நான் அவன் இல்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற, அதுவும் பழைய திரைப்படம் இல்லை புதிய திரைப்படம், நான் அவன் இல்லை, ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு என்ற புதிய பாடல், அதுவும் சினேகா நடிப்பில் வந்தது. 5வது வசீகரா திரைப்படத்தில் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறுமுறை பார் என்றது என்ற பாடல். 6வது தேன் சிந்திதே வானம் திரைப்படத்தில் உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த நுயிர் காதலியே, இன்னிசை தேவதையே என்ற பாடல். அது ஒரு பிரபலமான பாடல், பலருக்கும் மனதை கவர்ந்த பாடல். அதேபோல் நாங்கள் 7வதாக ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கின்றோம். கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்ணன் ஒரு கைக்குழந்தை. நேர்கள் பலர் ஒரு குறை சொல்லுகின்றார்கள், நீங்கள் கொண்டு வருகின்ற எல்லா பாடல்களையும் விரும்பி கேட்க வேண்டும் போல் தெரிகிறது, ஆனால் நீங்கள் 2 பாடலுக்கு மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, தடை போடுகிறீர்கள், தடாச்சட்டம் போடுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு சின்ன விசனம் இருக்கின்றது நேர்கள் மத்தியில். அதனால் இன்றைய தினம் 3 பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். 3 பாடல் வாக்களிக்கிறதில் விரும்பி கேட்கலாம், வாக்களிப்பல்ல நேர்களே. கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை என்பது 7வதாக இடம்பெறுகின்ற பாடல். இப்பொழுது 3 பாடல்களுக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். இப்பொழுது முதலே அலையுங்கள் நேர்களே. நேரம் இப்போது வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் உங்களது விருப்பங்களை

0: கேட்டு பாடல்களை ஒளிபரப்ப வேண்டும். ஆகவே தாமதம் செய்யாதீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள், ஒரு மிகச்சிறந்த நாள் நன்றி அறிதல் தேங்க்ஸ் கிவிங் டே இன்றைய நாளில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. ஓடோடி வந்து உங்கள் விருப்பங்களை தெரிவிங்க.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: நேர்களை பாடல்களை மிக வேகமாக தந்து விடுகின்றேன். அன்புள்ள ரஜினிகாந்த், தேன் பூவே பூவே வா, தென்றல் தேட பூன் தேனே தேனே வா. இந்த பாடல் 2, நினைத்தாலே இனிக்கும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். 3, புதிய பார்த்திபன் திரைப்படத்தில் பக் பக் பக் ஏ மாடப்பூரா, எங்கே எங்கே உன் ஜோடி பூரா. 4, நான் அவன் இல்லை, ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு புதிய திரைப்படம். 5, வசீகரா தருகின்ற நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் ஒரு முறை பாருன்றது. 6, தேன் சிந்தி தெய்வானம் உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், இந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே. 7, பத்திரகாளி தருகின்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை. 3 பாடல்களுக்கு விருப்பத்தை தெரிவிக்கலாம். தயவு செய்து பாடல்கள் சொல்லுங்கள் அல்லது திரைப்படத்தை சொல்லுங்கள். 1, நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், பத்மன்.
0: பத்மன் சொல்லுங்கள்.
4: எப்படின்னு
0: சொல்லி நீங்க விரும்பி கேட்கலாம். பொறுத்துருங்களே, பாடல் சொல்ல வேண்டும் அல்லது திரைப்படம் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
5: கண்ணன் ஒரு கை குழந்தை, உன்னிடம் மயங்குகவே, ஏன் எனக்கு மயக்கம்.
0: 3 பாடல் தந்தது உங்களுக்கு வாட்ச் போச்சு என்ன. நன்றி
5: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: நன்றி
0: நன்றி. அந்த பாடலை பற்றி யார் பேசுவார்கள் என்று நான் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தேன், நீங்க
6: சொல்லிவிட்டீர்கள். சரியான விளக்கம் எல்லாம் கொடுத்து நான் ஏன் கேட்டேன்னு சொன்னீங்க, நன்மையா கேட்டது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். சரியா சொல்லீங்க,
0: நல்ல கேள்வி. நல்ல மாணவன் இருந்தா அந்த வகுப்பு நல்லா இருக்கும் என்றதுக்கு உங்களுடைய அந்த கேள்வி நல்ல சான்று.
6: நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நாளுக்கு நன்றி. உங்களுக்கு
0: நேர்களுக்கும் தேன் குடிக்கலாம் என்ன. நன்றி. நிகழ்ச்சியை நடத்தினர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் வாசன், அஜந்தா.
0: அஜந்தா சொல்லுங்கள்.
7: பத்திரகாளி.
0: பத்திரகாளி
7: சொல்லலாம்
0: சொல்லலாம். இல்லாட்டி பாடல் சொல்லணும்.
7: நான் அவன் இல்லை.
0: ஓ,
7: வசீகரா.
0: வசீகரா. நன்றி அஜந்தா.
7: நன்றி.
0: ஆமா, படம் சொல்லலாம் அல்லது பாடல் சொல்லலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் சொல்லுங்கள்.
8: முதல்ல நான் சொல்றேன், தேன் பூவே பூவே வா.
0: ஓ, உங்களோட பாடல்.
8: ஓ, நன்றி. மற்றது ஏன் எனக்கு மயக்கம். மற்றது கண்ணன் கை குழந்தை.
0: அது அந்த கால பாடல் என்ன.
8: ரொம்ப சிறப்பான பாடல் எல்லாம். ரொம்ப நன்றி. உங்களோட வழக்கம் போல உங்களோட திரையிலக்கிய சாகர சங்கமம் கீழ சந்தங்க வளமை போல சிறப்பு.
0: அருமை. உங்கள் பாடல்கள் அதில் கொன்றையிலா என்றால், ஏற்கனவே அந்த பாடல்கள் நான் பல தடவை அரசியல் பாடல்கள்
8: நான் முந்தி அப்படிதான் கேட்டேன், ஞாபகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த பாடல் எனக்கு ஒரு மறக்க முடியாத பாட்டு அப்படின்னாலே
0: அது இதில் சேர்த்துருக்கலாம். அதுக்காக தான் இதோட சேர்த்தோம்.
8: ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், நான் மதி.
0: மதி வணக்கம்.
9: வணக்கம். எனக்கு அன்புள்ள ரஜினிகாந்த்.
0: அன்புள்ள ரஜினிகாந்த்.
9: அடுத்தது வசீகரா.
0: வசீகரா.
9: இணைந்து
0: கொண்டு உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கலாம். தொடர்ச்சியாக மிக விரைவாக சொன்னால் பொருத்தமாக இருக்கும். வணக்கம்.
10: வணக்கம் பாத்து, நான் பவான்.
0: பவான் சொல்லுங்க.
10: ரெண்டு பாடல இருந்து மூணு பாடல கொண்டுங்க.
0: ஓ, இன்றைக்கு கொஞ்சம் ஏழு பாடல் நான்
10: கொண்டிருக்கிறேன். நல்ல நல்ல, எனக்கு வந்து நேர்த்தலைக்கும்
0: உங்களோட பாடல்.
10: நான் அவன் இல்லை.
0: நான் அவன் இல்லை.
10: வசீகரா.
0: வசீகரா. நன்றி பவான்.
10: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
11: வணக்கம் பாசன், நான் தவம்.
0: தவம் சொல்லுங்க. நம்பர் சொல்லிடலா தவம், நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்க. நம்பர் சொல்லிடலாம், திரைப்படம் சொல்லணும், இல்லாடி பாடல் சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் பாசன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம்.
12: சந்திரன் பேசுறேன்.
0: ஓ, சந்திரன் சொல்லுங்க.
12: ஸ்டூடெண்ட் நல்லா இருந்தாலும் உங்க கிளாஸ் நல்லா இருக்கும், வாத்தியம் நல்லா இருந்தாலும் கிளாஸ் நல்லா இருக்கும்.
0: எல்லாம் கேட்டு சிரிச்சு கொண்டிருக்கீங்க.
12: ஸ்பெஷலா இதுக்காக தான் எடுத்தேன் நான் கால். பாடல்கள் வந்து ஏன் உனக்கு மயக்கம், உன்னுடன் மயங்குகிறேன், மற்றது வந்து
0: கண்ணன் ஒரு கை குழந்தை. நன்றி சந்திரன். நன்றி நிகழ்ச்சி வேண்டமைக்கு. நேர்கள் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
13: வணக்கம், ராஜன் கேட்கிறேன்.
0: ராஜன் சொல்லுங்க.
13: எனக்கு மூன்றாவது பாடல், ரெண்டாவது பாடல், முதலாவது பாடல்.
0: பாடல் இலக்கம் சொல்லக்கூடாது ராஜன், பாடலை சொல்லணும், இல்லாடி திரைப்படத்தை சொல்லணும்.
13: என்ன படம் வந்து? நான் அவன் இல்லை.
0: நான் அவன் இல்லை. ராஜன்.
13: அடுத்த ரெண்டாவது சின்ன பாட்டு, நான் பாட்டு படத்தை மறந்துட்டேன். முதலாவது வந்து நேர் விரும்பி கேட்ட பாடல்.
0: இது தேன் பூவே பூவேவா?
13: தேன் பூவே பூவேவா, யா, அதுதான் முதலாவது. மூன்றாவது இந்த மயக்கம். இந்த ரெண்டாவது வந்து நம்பரை தான் கணிச்சு வச்சிருந்தேன். டக்கண்டா
0: நம்பர் சொல்லக்கூடாது ராஜன், பாடல் சொல்லணும். நினைத்தாலே இனிக்கும் சொன்னீங்களா?
13: நினைத்தாலே இனிக்கும், எஸ். யா, சோ அப்ப அதான் மூன்றும்.
0: என்னடா இலக்கம் சொல்லக்கூடாது ராஜன், இலக்கம்
13: சொல்லாது.
0: அது எங்கட என்ன பத்துக்கு பத்து நிகழ்ச்சி தான் இலக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜனுக்கு நான் சொல்ல தேவையில். நன்றி நன்றி ராஜன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: மாலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: சங்கர், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
14: நல்ல சுகமா இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும். உங்களுக்கும் முடித்தா கடல் கடந்திருந்தாலும் எங்களது வாழ்த்துக்கள் இருக்கும்.
14: நன்றி நன்றி. நல்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் சைவம் பாடல் இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நேற்று கூட அந்த பாடல் கேட்டேன். எந்த வானிலையிலேருந்து? இந்த கோயம்புத்தூரா அல்லது இங்க கேரளான்றது வானிலை தெரியல. நேற்றுக்கு அந்த பாடல் கேட்டேன், இன்னைக்கு அந்த பாடல் கொண்டு வந்தீங்க. அருமை அருமை.
0: அது மதி மதி என்ற நேர் தான் விரும்பி கேட்ட பாடல். வாய்ச்சி விட்டது எனக்கு இன்றைக்கு அந்த பாடலை பிடிக்காது.
14: நல்ல அருமையான பாடல். உத்தராவுக்கு தேசிய விருது கிடைக்கும் போது நினைச்சேன் நானு. பாவம், சின்ன குழந்தை, 8-9 வயசு குழந்தை நினைக்கிறேன் பாடும்போது. ரொம்ப அருமை.
0: அது பாருங்க, உன்னிகிருஷ்ணனும் முதல் பாடல்,
14: முதல் பாடல்ல
0: உத்தராவும்
14: மகளுக்கும் இதே மாதிரி.
0: அவர் பெரிய பரம் தான் என்ன.
14: ஆமாங்க. அவரு இன்னைக்கு என்ன பேரு வந்து, உன்னிடம் மயங்குகிறேன், கண்ணன் ஒரு கை குழந்தை, அப்புறம்
0: நினைத்தாலே நிற்கும்.
14: ஆமாங்க.
0: நான் பக் பக் பக் பக் மாடப்புறாக்கு போடப்படுங்க.
14: என்னோட டேஸ்டே தனி.
0: தனி என்ன வித்தியாசம், தனி வழி. நன்றி நன்றி
14: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: சொல்லுங்க.
0: சிவலிங்கம்.
15: கண்ணன் கண் குழந்தை வேற ஒரு பாடலுக்கு
0: போட்டுருந்தேன் போடணுமே அது கொடுத்துரும் இல்லை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் சூப்பர் பாடல்கள். எனக்கு
0: சொல்லுங்க.
16: கண்ணன் ஒரு கை குழந்தை, மற்றது வந்து தேன் சிந்து தேவானம், மற்றது பக் பக் பக் போடும்.
0: நன்றி நன்றி
16: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். ஆமாம், நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். 7 பாடல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். 3 பாடல்களுக்கு உங்களது விருப்பம் தெரிவிக்கலாம். முதலாவது தேன் பூவே பூவேவா அன்புள்ள ரஜினிகாந்த், இரண்டாவது நினைத்தாலே இனிக்கு மங்கேயும் எப்போதும், மூன்றாவது பார்த்திபன் கணக்கு பக் பக் பக் ஏமாடப்புறா, நான்காவது நான் அவன் இல்லை ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம், ஐந்தாவது நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது கண்கள் ஒரு முறை மறுமுறை பாருன்றது வசீகரா, 6 தேன் சிந்திதே வானம் தருகின்ற உன்னிடம் மயங்குகிறேன், 7 பத்திரகாளியிலிருந்து கண்ணன் ஒரு கைக்குழந்தை. உங்களது விருப்பங்களை நேர்கள் தெரிவிக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேரம் 7:39. இப்பொழுது இன்னொரு நேரை இணைத்துக் கொள்ளும். வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரதீபாக வைக்கிறேன்.
1: பிரதீபா வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? வாழ்த்து சொல்வதற்காக ஒரு ஓடி வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியில் இப்பொழுது இடம்பெறுகின்ற பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதை சிவலிங்கம் மற்றும் கண்ணன் இருவரும் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: listening to CMR Tamil HD.
1: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து விதமான தரமான தங்க நகைகள் டிசம்பர் வரை சிறப்பு விலைகளில்.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சி. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கும் பாடல் நீங்கள் விருப்பத்தில் ஒழிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே இப்பொழுது இந்த சில நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று தங்களுடைய குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்கக்கூடிய அபாயம் உள்ள சூழலில் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் தங்களுடைய குடிமக்களை சவுதி அரேபியாவுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த 2 நாட்களாக கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படும் அதேவேளை, இப்பொழுது சவுதி அரேபியா ரியாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு தொடர்ச்சியாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் பல்முனை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் வெளியாகி இருக்கின்றது. சவுதி அரேபியா மீது மீண்டும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து ரியாத் சர்வதேச விமான நிலையத்தை தொடர்ந்து மூடி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேரம் சரியாக 7:48. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார்கள் வான்குவர் பவான், நோர்வே ஜெயா ராஜன் மற்றும் கேரளாவிலிருந்து ரவிசங்கர்.

பட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

வட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalam closing da adikira nadik
3: the customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: நாம் கொண்டு வந்த ஏழு பாடல்களில் இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பாகிவிட்டன, மீதம் ஐந்து பாடல்கள் இருக்கின்றன. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் தேன் பூவே பூவேவா, அதே போல் நிகழ்ச்சியில் நான் அவன் இல்லை திரைப்படத்தில் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கம், வசீகரா திரைப்படத்தில் நெஞ்ச முறுமுறை நீ என்றது, கண்கள் மறுமுறை பார் என்றது, தேன் சிந்துதே வானம் திரைப்படத்தில் உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகின்றேன், பத்ரகாளி திரைப்படத்தில் கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற காத்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நலம், நன்றி. நீங்கள் எப்படி நலமா ஜே?
6: என்ன
5: உங்கள பாடல் தெரியும்?
6: நான் அவனே இல்லை, வசீகரா, மற்ற அன்புள்ள ரஜினிகாந்த்.
5: அன்புள்ள ரஜினிகாந்த், நன்றி ஜே நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
6: நன்றி, சந்திப்போம்.
5: நன்றி, சந்திப்போம். நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: அப்பன் கேட்கிறேன்.
5: அப்பன் வணக்கம், சொல்லுங்கள் அப்பன்.
7: உங்களுக்கு நன்றி நவிழல்.
5: உங்களுக்கும் இனிய நன்றி நவிழல். அப்பன், இன்றைக்கு நீங்கள் கார்ல நின்று கதைக்கல, ரூம்ல நின்று கதைக்கலமா இருக்கு? அப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க? என்ன பாடல் உங்களுக்கு தெரியும்?
7: முதலாவது வந்து நான் அவன் இல்லை, ரெண்டாவது பத்ரகாளி, மூன்றாவது வந்து அன்புக்கு.
5: அன்புள்ள ரஜினிகாந்த்.
7: ரஜினிகாந்த் என்ன படம்?
5: அதான் அன்புள்ள ரஜினிகாந்த்.
7: அன்புள்ள ரஜினிகாந்த்.
5: சரி, நன்றி அப்பன்.
7: நன்றி, நன்றி.
5: நலம் தானே?
7: ஆமாம்.
5: சரி, நேரம் 7:58.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: நேர்களை, இந்த திரைசை தேர்வு நிகழ்ச்சியை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் என்றால், பாருங்கள், இன்று 5 மணி தொடக்கம் 6 மணி வரை இணைந்து பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், பல நேர்கள் கேட்டார்கள். அவர்களது பாடல்கள் பின்னர் எங்களது திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கின்றது. இவர்களை விட மேலதிகமாக 15 நேர்கள் 7:30 8 மணி வரை இணைந்தார்கள். இந்த 15 பேர்களது பாடல்களை நாங்கள் 7:30 9 மணிக்குள் ஒளிபரப்ப முடியாது. அதனால்தான் நாங்கள் இந்த திரை இசை தேர்வு என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்தோம். நிச்சயமாக வந்து ஓடோடி வந்து எங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி பேசி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகத்தான் இப்படியான ஒரு அமைப்பை நாங்கள் கொண்டு வந்தோம். அதற்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நாங்கள் அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.
1: மனத்தியாள செய்திகள், CMR Tamil HD, Avali News.
2: தேர்தல் நாள் நெருங்கி வருவதனால் ஒலிவியா சாவ் மற்றும் பிராட்ஃபோர்டு ஆகியோர் தங்களது பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து பிராட்ஃபோர்ட் ஸ்காவ்ரோவில் 6 முறை பிரச்சார நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதே நேரத்தில் சாவும் 6 முறை பிரச்சார நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார். அதிக கவனம் ஈர்த்திருக்கின்ற ஸ்காவ்ரோவின் சில பிரச்சனைகளில் போக்குவரத்து, வீட்டு வசதி, இளைஞர் பாதுகாப்பு மற்றும் வீதி நெரிசல் ஆகியவை அடங்கும். இருப்பினும் பல நிபுணர்களும் சமூக தலைவர்களும் பொது போக்குவரத்து, சுகாதார பராமரிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் நீண்டகாலமாக நிலவும் இடைவெளிகளை சுட்டிக்காட்டி, இந்த பகுதியின் முக்கியத்துவம் வாக்குப்பட்டியில் அதன் சாத்தியமான செல்வாக்கையும் தாண்டி விரிவடைவதாக கூறியுள்ளனர். டொரண்டோ நகர அரசியலில் குறிப்பாக இணைப்புக்கு பிறகு ஸ்காம்ப்ரோ பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வருகின்றது. இதனை ஸ்காப்ரோ சமூக புனரமைப்பு அமைப்பின் தலைவர் லாரி வாட்மன் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 வேட்பாளர்களுக்கும் இடையே கவனம் செலுத்தப்பட்ட ஒரு பகுதி ஸ்காப்ரோவின் போக்குவரத்து மற்றும் அண்மைய ஆண்டுகளில் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமின்மை ஆகும். ஸ்காப்ரோ விரைவு போக்குவரத்து மூடப்பட்டதை தொடர்ந்து உள்ளூர் பேருந்து பயணிகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்காப்ரோ பேருந்து வழித்தடத்தை திறந்து வைத்ததை சாவ் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார். நகர முதல்வராக இருந்த காலத்தில் அவர் நகரத்தின் போக்குவரத்து கட்டண முடக்கத்தையும் ஊக்குவித்திருக்கின்றார். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2027 நான்காவது ஆண்டாக டிடிசி கட்டணங்களை மீண்டும் முடக்குவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார். கனடாவில் விற்கப்படும் ஒரு வகை வான்கோழி கிரேவியில் குறிப்பிடப்படாத கடுகு சேர்க்கப்பட்டிருப்பதனால் அது திரும்பப் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த கெவின்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் வான்கோழி கிரேவி பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சசெச்வான் மற்றும் மணிடோபா ஆகிய மாகாணங்களில் விற்கப்படுகின்றது. கனேடிய உணவு ஆய்வு முகமை இந்த தயாரிப்பில் கடுகு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அது அதன் லேபிள்களில் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதனை மீளப்பெறும் நடவடிக்கை நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த தயாரிப்பு தொடர்பான எந்தவிதமான எதிர்வினைகளும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் அந்த கழகம் கூறியிருக்கின்றது. கடுகு, ஒவ்வாமை அல்லது உணர்திறன் உள்ள எவரும் இந்த வான்கோழி கிரேவியை உட்கொள்ளக்கூடாது என்றும் வாடிக்கையாளர்கள்